பழைய பேப்பர், இரும்பு, தகரம், பிளாஸ்டிக், அலுமினியம், சில்வர், பித்தளை, பழைய நோட்புக்,